0: சேர் சாயறான். எட்டு வேலைக்கு பிதாவுடைய வந்து பண்றது என்னது
1: எக்கிலவு எட்டு வேலை
0: ஆயன அது பேக திப்பன சமயத்தை பரோடு வந்து பந்தே
1: அந்த
0: தான அபிப்பிராய போக்கு
2: பொறுமைய

தான் ஆயுதத்தை இத்தனை கரிஞ்சா பொன்னடே போவடி, குச்சதை கொடுத்து இத்தனை கரிஞ்சா பேரடே போவடி, நரமான நான் கேக்கறது கிழித்து இருக்கிற கரிஞ்சா பழகையை மாற்றி 27 கடந்தாகிறது இதை போவடி கடஞ்சா. ஆட்டிடு 30.

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்பே பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக குரலை

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்து பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோசாக குரலை

மாத்திரில் வன் பேர் கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.